பேச ஏஜென்ட் நான் கொய்மி பிசினஸ் யோன் சாப் தரவான் அந்த தாப்பக்கு ஏ நெச்சுவை போத ஃபோன் கம் நம்ம உரி கொக்கைனும் அந்த கரைக்கு அறிக்க அம் கரைக்குமா நீர் அறிக்கின் பைனான்ஸ் தோ கன கொடிக்கு பா எம் பேச ஏஜென்ட் கொக்கொனானு போக்கிய கஸ்டமை புக்கின் நான் கரினுமானே போமானே இந்த தையறியா கைனோ ஏனோ நம் கம்யூனிட்டியானே மெய்கம்னே ஆயின கொனாண்டிக்கு அம் கரைக்குமானே மெம் தையனி கரினுமானி ஓ போமானே அக்கைய கொக்கரோயா நகோ நம் கஸ்டம சின கதவுரோதி ட்ரெயினிங் ஐயாக்கியா போனா ஆம் தவுரோயின் போக்கி கொய்புக்கின் கப்பிரா நம் கரிக்கிறாக்கி ஐயோ பானாக்கியா அம் காங்காங்கி அம் தரோ மெய்யை கதைய போக்கியார போ தன்னோமே தவா அநேக கத்தமான காரியோனா நக்கிக்க போங்கனார கத்தமானி புக்கின் தைரியன் கேக்காமக்கிற நையம்மானே நிக்க போங்கனா ஐயா தரிப்போன் கனப்பு தவுரோய் பாப்பு கண்டிக்கு பத்தன் பைச ஏஜென்ட் ஆ தரிப்போனியார நம்பா ஐயாக்கிய போனா ஓவா அக்கிய ஓவா கே தரப்போன கொஞ்சம் இசுவ தெனுவ தவுவனா அவ்வா கே அக்கிய ஓவ ருவாய்வா கே இசுவ தெனுவாக்கியா அவ்வா கே அக்கிய வனுவானு மேவா இப்போக்கின் போகாம் என் பைசா திசகத்தை பெத்தி அம்மா குடி இன்னொன்னு மேவும்.

0: ஐயோ பணார தேப்பு அனுசரி தக்கின பையை பணார தூங்கன கொய் ரத்தார் ஒரு கொஸ்டின் டே நீங்க அடிக்காங்க மெராடி கரோ என்ன தப்பு வைக்கிறோம் என்ன கூவே என்ன தவகம் தேவையோ நான் தெய்வம் தவணை கரோ நாங்கள் இந்த கடலை அக்கப்பறை எப்படி நெய்யோ நேரம் பேசக்கப்பறை எப்படி நான் அப்படி நான் எங்கள் ஈழன வந்து கணிக்கிறேன் மேவரும் என்பா பம்பை சொவ்வா அத்தின் போதும் கிட்டு ஆண்டு
1: நம்ம அறிஞனுவன் ஐயக்கானுவ தாந்தை மேயிரோம் திசை பெயரு இந்த பிசினஸ் கமிட்டி
2: Chairman in the Business Committee, Honorable Tawane Maria.
3: Honorable Sir Rai, Inang Wari, Kanwan Te Terati, Tawapitakin, Kanwan Te Yakum Tante Itu Pongayo, Sipasi, Sasi Sipugin, Karinakin Te, Ta Tayin Boksen Sakit Tenua Pugin, Aya Ilipos, Then select committees. Naroon tayo na kanayo, the morning apong, tayo ang sisirak, at min taono, ano ka penegi na pa tayo ang sisirak, min ang kanay, ano ko na pa, motions, ibigin the select committees, naroon, committee ka na tinu, ay a motion tante, korap sa pek.
2: Rabat, the chairman. Hi, everybody hearing me?
1: Tay korona kinte yan pepa, mayroon ti sa pare the PAC. Tay korona kinte yan pepa, mayroon ti speaker. Ana report ti to committee bukin na naman ito po tanong namin tayo ang tararuan tamali na kimakuri ibukin tiririki ay ka uwatang awa pi nukon uwatang awa pi mewa Pepa nampau nupi matuan, kairara wapi mono. Anak reposi tiada senera. Yang ti accounts, bukan mereka island council, bukan teriaki, arito ki wawa tengah wapi mahu. Pepa nampau nupi matuan, kairara wapi mono. Anak reposi tiada senera. Yang ti accounts, bukan tautan tarawa. Island Council, are ito ki interiliki wanga wapi me wawa, nakon wanga wapi me tenua. Pepa namba unupi me tenua, kairara wapi me ono. Anari po si tiyoda da senera, yon ti accounts, ibukin utantarawa council, ibukin interiliki are ito ki wanga wapi me au. Pepa namba unupi me au, kairara wapi me ono. Ana reposi tiada senera, yang ti accounts, ibukin ana accounts, the Kiribas Coconut Development Limited. Bukan teriye ki areto ki wanga upi mesua, nakon wanga wapi matenua. Pepa nambau nupi menemua, kairara wapi mano. Ibukin nami miro orang utante ya, ibukin nami record. Pepa nambau nupi manoa, kairara. Wapi nonoa, ena mga nianwagin kaya taki. Anariposi, tiyota senera, yon the accounts, kian accounts, the Kiribas National Shipping Limited. Ibukin tiriri kia rito ki, ni wawata nga wapi metenua. Pepa nampa unupi meisua, kairara wapi maonoa. Anariposi, tiyota senera, yon the accounts, the Kiribas National Shipping Limited. Ibukin tiriri kia rito ki, Nuwanga wapi mau. Pepa namba unupi mawanua, kairara wapi mano. Anari po si Tiyodata Senera, yon ti accounts, bukin te kampana at the Kiribas National Shipping Limited, areto ki diririkia wawata nga wapi mawanu, pepa namba unupi mawanua, kairara wapi mano. Anari po si Tiyodata Senera, bukin te Central Pacific Procedures Limited, bukin te diririkia areto ki nuwanga

0: போனான். அந்த கழிவுக்கு யோன் தார் போயிருந்தது. என் மக்குரிய போத்தகன், என் மக்குரிய போத்தகன் தேரை கருத்தி பா காத்தங்க கருப்போதி ராய் அனுச்சுரக் தா போயிருந்த மன் தாய் நான் ராய்
1: மண்போகன் சிறகை சத்தியா பண்ணே
2: கபடி ஸ்பீக ஆர் 60 மீது தரிக்கு நான் கேக்க கரை பொது சர்வன் தேக்கின் நான் அந்த முன்தை கபசி போகன் சிறக ஒரேக்கு